0: நாகர்கள் வீக்கெண்ட் நான் ஸ்டாப் மியூசிக் ஆல் எனர்ஜி.
1: جديد زياد زازا وزينة وحياة عيونه على انرجي.